0: சரி சிறந்த யோசனத்தா அல்லது ஒரு பெரிய சிந்தனத்தா
1: ஏதோ மடையா இன்னும் மலையா நாளை கோலம்பு போல அலம்பு நோக்கி கட்டிகள் தூக்கி கட்டிய போரின் சாரே நான் நினைத்து சீறி பயணம்
0: சொத்து எங்க சாக்கி நம்ம டயர் கண்டிஷனா பாப்போம் இரு பாப்போம் இங்கு பிரேக் போட்டுடுங்க சிறிய பஞ்சர்
2: சிறிய பஞ்சர்
0: கட்டணம் போட்டி கட்டணம் சொன்னாவாழ எங்க கட்டள சிங்க கட்டள சும்மா.

நம்ம ராசா எந்த குதிரைக்கு எதிரி லக்கி ப்ளூ பிளாக் அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய போட்டிக்கொண்டாக்கு தீர்ப்பாங்க.